0: அல்லமா அல்லமா சத் அல்லமா இக்யுஸ்ஸரா இக்யுத்ததவன் ஹயாத்தஸ்தூர் ஃபட் சாரகன் தேதாப் தேலான் சர்பத்தர் சாயலஜ் ஆதம் ஹயாலன் ஜிந்துகி தம் ஃபுட் கர்பலா கர்பலா
1: آدم نظر گئی سور پذر تھل لوگ نن بان اپ دوندرن بٹ درمیان تاکار پچ بار جنگ خون ریز جنگ